வப்பனா அமிது போவோம் கம் கம் கம் நிக்க சரணிக்கு வந்து வசுதா வசித்தோ கசத்தோ மதித்தோ ஆயுத்தோ உயிரினம் சுகர் உண்டு.